ஆடா பில்லா அக்கி புல்லா ராஜை ராஜை ரெண்டு கல்லா புக்கே கில்லி துடும்பல்லா சிக்குள்ள முக்கேஸ்தே சொம்மசில்லா.